சொல்பத்து சோக்க கசுர்பத்து போக்க கேசுர்பத்து திராண கசுர்பத்து பிராண கசுர்பத்து தேசாய் கசுர்பத்து பேசாய் கேசுர்பத்திரமான சுதேவம் பிரதானியா.